0: ஓ ஃபதா புரிக்கோ ஓ லியோ சிஜனு ஓ ஃபதா புரிக்கோ ஓ லியோ சிஜனு ஓ ஃபதா புரிக்கோ ஓ லியோ சிஜனு ஓ அஜ்மல டப்பர் காஜமா தத்கார் நீ மாரங்கா
1: FM 101 naal naal sade te naal naal tuade kyun ji koi shak hai kya